0: நீ இவ்வளோ பில்டிங் இவ்வளோ ப்ளஸ் ஹோல்டிங் ப்ளஸ் ஸ்டொப்பாலிங்க இப்போ இக்கா சம் நார்மலாமோ ஓ இப்போ அம்பளே ஒன்றியம் செய்வேன் இங்கிலே மஸ்தரே மாதிரி இவ்வளோ இவ்வளோ ஏயா இவ்வளோ பிளேம் ஃபவுண்டேஷன் பிளேம்னு இவ்வளோ ஸ்டார்ட் இவ்வளோ திகி மூல் பாக்ஸ் ஆஃப் லோ ஒன்று மிஸ்டர் பிசினஸ் பிளான் இவ்வளோ இவ்வளோ 2026 நம்ம தூக்கோத்தாயா ஓ மிலை சார் பிரிப்பேர் மெட்டல் இயர் ரிப்போர்ட் இவ்வளோனா இப்போ லொமி இப்போ மேஸ் பையன் சோசே மிஸ்டர் திகி மூல் பாக்ஸ் இவ்வளோ சம் ஆக்டிவிட்டி ஒன்றியம் கரம்பந்தோயா ஸோ தட் பையன் லோயா Because I said, yes, at least we achieve one, but I mean, one call, you know, let me know, the council, let me, or staff, let me, everyone will engage the level of the community, or whatever area we will project, but let that check. I'm me one, and Mr. Wandem two, blow, you roll them out, the tourism, the context of tourism, you Mr. Wandem prepare from Caribbean cruise, if I start coming, let me say, next year, or someplace, locus, preparation, the ground, you must have in place now. இப்போ இவனோ டிபெண்ட்ல ஒரு கத்தால துரிசி ஒவ்வொன்றவா இப்போ மினிமி மீமி சம்பந்தம் மேம்பாக்கலோ ஸ்டார்டிங் ஆஃப் ஒன் ஸ்மால் ஸ்கேல் ப்ளோ துரிசி ஆக்டிவிட்டி என்னமோ ஒய் மிலேஸ் தவுக்குனாவையா லோ ஒன் பீப்புளாக நம்பாங்க ஒய் ஸ்டாண்டப்ல பாயா ஒன்றே மூணு பீப்புளாக நம்பாங்க ஒய் மிஸ் ஐடென்டிஃபை பை மீ யூஸ் மிக யூஸ் மென் பாக் ப்ளோ கிரியேட்டிவ் ஒன் டிஃப்ரெண்ட் கைண்ட் மைண்ட் செட் ப்ளோ நான் ஒரு துரிசி பண்ணி நுக்லுக்குறோம்னா இமி குரான் லைலான் இமி குசிம்லோ ப்ளூ ஹோல் இமி குசிம்லோ எத்தோன் பீச் ஒரு பிளேஸ் அப்போ இமி சேம் ப்ரோக்ராமோ இமிதான் கிரியேட்டிவ் ஒன் சம்திங் benefit ikan bakli miso pa mission pa ka manya wal mama pa li sele mola alan tres lokata lokol kakai imi no landi craft pa mi nante lokol chinese fruit produce wel sab salem lo imi lo tan lo rotia mi no kat mondi miso pa ol kaving imas kam lo imi lo tongwa every island do sefa di contribute
1: emena yu harem tok tok we mi kam long Mr. Lionel Kalwa Secretary General Plong Shefa Provincial Government Council Mi Marino El Kaltak thank you lo company mo kasem ni kiswik long sem fala time ol sem pasem one good for listening with them radio Vanuatu